கண்டலே வில்லாலி வீரனே வீரமணி கண்டலே எக்கினாடு எக்கினாடு எக்கினாடு எக்கினாடு அந்த அல பழகே.

0: கொட்டும் மோக்கி போட்டி டவுனு செல்லாம் கொட்டும் சில்லம் கொட்டும் மனதேரா பிளேஸு தீனு மாறையெல்லாம் கொட்டி பெஞ்சு தர டோஸு
1: Hey, don't stop dancing. Puna galu loading.